0: ரங்கனயனியன் பிளல ரங்க வயூர் வயூஜ ஒன்புருங்கனயனியன்.
1: In Glanmire.
2: In Sofala.
3: In Millthorpe.
4: In Raglan.
2: In Bletchington.
5: All around the surroundings of Bathurst and Orange, this is 2MCE.